ஆசுரசுங்க ஆரணராமுகமாரா கழ்காரமையா ராம் பெயாரா நாளை அலாக்கலம் லகியே மூலே குருமுக லகுவீச்சாராகே குருமுக சாது சரணத்துமாரி கர் கிருப்பா பிரபார் உதாரி அக்னபாணி சாகர் அத் கைரா குரு சத்குரு பார் உத்தாராகே மனமுக் அந்தலே சோஜி நாகி ஆவே ஜாய மரே மர் ஜாகி பூர்வ லிகியா லேகன மிட்டை ஜம்தர் அந்த குவாராகே ஏக் ஆவே ஜாவே கரவாசன பாவே கிர்த் கே பாந்தே பாப் குமாவே அந்தலே சோஜி பூஜன காயி லோ பூரா அங்காராகே திர் பின் கியா திஸ் தன் சீகாரா பார் பேரா தீ கசம் சாரா ஜோ பேசவா பூத் பாப் கோ கையே த்யோ போகுட் கார் விகாராகே பிரேத் பிஞ்சர் மே தூக் கனேரே நர்க் பச்சே அகியான் அந்தேரே தர்மராய கீ பாக்கி லீஜே ஜின் ஹர் கா நாம் சாராகே சூரஜ் தபே அக்ன் பிக் சாலா அப்த பசு மனமுக பேதாலா ஆசா மனசா கூட கமாவே ரோக் புரா புரே ஆராகே மஸ்தக பார் கல்லர் சிர் பாரா கியோ கர் பவஜ லங்கஸ் பாரா ஹர்குர் போயத் ஆத் ஜுகாதி ராம் நாம் நிஸ்தாராகே புத்தர் கலத்தர் ஜகேத் பியாரா மாயா மோ பசரே ஆபா சாரா ஜங்கே பாகே சத்குர் தோடே குர்முக தத் விசாராகே கூட முட்டி சாலே பௌராகி மனமுக தாஜே பட பட பாகி அமிர்த நாம் குரு வடதானா நாம் ஜப்போ சுகசாராகே சத்குர் துட்டா சத்தரிடாயே சதுக மேட்டே மார்க் பாயே கண்டா பாயே நா கட்டை மூலே ஜிஸ் சத்குர் ராக்கண ஹாராகே கேஹூ கேரலே தன் சீஜே மனமுக பாத்தர் சயல் நா பீஜே காரண பலாப் கரே போத்தேரே நரக சுர்க அவதாராகே மாயா பேக் போயங்க மனாலே இன் துபதா கர போத்தே காலே சத்குரு பாஜோ பிரீத்ன உபஜே பகத்ரத்தே பதியாராகே சாக்த மாயா கோ போத்தாவே நாம் சார் கா சுக பாவே திரோகுண அந்தர் கபேக் பாவே